0: www.akita.my.
1: It's a boy, every boy. விடியாதே இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியை கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய

செய்தும் குறைஞ்சல இருந்தாலும் உரம் கட்டி ஒத்துமைய கட்டத்தை ஒன்றரை குடி நோமி.

புள்ள என் பேரு தான் பெட்டி கும்ல என் நகராதி வெள்ள இங்க யாரும் இல்ல யார் வந்து இங்க சிறி நல்லும் கதையே இல்ல நிர்பாண நம்ப கோடி மேல பறக்குதில்ல என் போட்டுக்குள்ள என் பேரு தான் நான்கு துணைக்கு என் பனிரெண்டு ஓர் ஆயிரம் தடங்களும் இங்குண்டு பின்ன கூடி பேசும் அந்த குள் நிறை கூட்டத்துக்கு வன் நோக்கி பறக்கும் படி குண்டு ஷாட்கன் போல ரைம் போடுற கதை இருக்க மக்க சட்டு அன்பர் பிள்ளைங்க எனக்கு ஜஸ்ட் வாட்ச் இட் வெயிட் அண்ட் வாட்ச் இட் ரவைய போட்டி இல்ல தாக்கா நாங்க

புது மண்டை நம்ப கிட்ட கட்ட தடப்பட சராத்தனையும் அந்த படி கத்திருந்த இடம் இடி பெட்ட பெறுவேன் புஜமிட தருவேன் எனக்கு திறந்து கட்டப்பட்ட பக்கத்தனையும் மிக தடைகளை உடைத்துட்டு தனியாக வந்தவன் இடப்படாதீங்க நினைப்பதை விட குட்டிக்கு பண்ணடிப்பட்ட மாணவ புதுதல ராப்பணம் முழிச்சிட்டு வந்த ரேப் சொல்லி செய்ய ஆண்டவன்

தப்பட்டிக்குமில்ல என் அகர்ரா தீபல்ல இங்க யாரும் இல்ல சார் வந்து இங்க சிறி நல்லும் கதையே இல்ல கொடி மேல பறக்குதுல்ல என் பொட்டுக்குள்ள என் பேரு தப்பட்டிக்கும் படத்துல ஹீரோ பாஷா நெஜத்துல கெட்டமே தனி நங்கட துறும் கொண்டு போவாங்க மாசா துணிஞ்ச மத்த பர்ற நடிக்க கட்டட துடுங்க தாளம் போகும் பாதையில வதைகளை கொள்ள செய்து கொண்டாடி

கபடி குறை கிளம்பிட இறங்கின திருமண சம்பவம்டா. நதுஞ்ச வண்ண குணிஜ வச்சு பட்டஜ கலப்பே ஜாதாங்க பார்த்து கொள்வான மனசுக்குள்ள என மறையது நட்பு ஒழுவாய்ட் குழுதும் கேபிள் நமக்கு வேலையை ஓட்ட பேக்கப் இருக்கே மோதாத வீணா பலர் வந்து இங்க இப்ப காணா போனா. ஐ ஐ இஸ் இஸ் எ பாய் அருண் பாய் ரிப்ரசன்ட் கிளாங் பேபி 4100. Peace. Thank you, Akita. Rakita.